செரிதல் பத்மானே உஹாரோசா ஹமு பஜாரின் வலாத்தேமினி பிரிந்தார் ரோஜே தான் கெச்சுஜன் ஜிபர்த்தே ஓம்பரிய நமுசி தின் கத்தில் கிர் கெல்லே கெச்சுஜன் ஜிபன் பந்தோரா விஷயரி தைபேத்து கிரேஷ்தா دبن قربانی بویرین فایلی وان دیار هنک تین کشتن و هنک جی مجبوری خود کشتنی دیار